0: தமிழ் ஓசை. இது மெல்பர்ன் 3ZZFM வானொலியின் தமிழ் சேவை. தமிழ் ஓசையின் நிகழ்ச்சிகளை பிரதி வியாழந்தோறும் இரவு 8 முதல் 9 மணி வரை 92.3 பண்பலை அலைவசலின் ஊடாக மெல்பர்னிலும், 24 மணி நேர இன்ப தமிழ் வானொலி மற்றும் எமது 3ZZ வானொலிகளின் இணைய முகவரிகள் ஊடாக உலகம் முழுவதும் கேட்டு இன்புறுகின்ற எமது அபிமான நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இனிய தமிழோசை நெஞ்சங்களே, இன்று ஆகஸ்ட் மாதம் 20 தேதி 2026 தமிழுக்கு ஆவணி திங்கள் 3 வள்ளுவர் ஆண்டு 2057
1: உலக பொதுமறையாம் பொய்யாமொழி புலவர் திரு வள்ளுவரின் திருக்குறளில் இருந்து நாம் இன்று தரும் குரல் நிலையாமை என்ற தலைப்பின் கீழ் குரல் இலக்கம் 353 ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனிய துடைத்து. இந்த குரலுக்கான விளக்கம் யாதனில், சந்தேகத்திலிருந்து விலகி மெய்ப்பொருளை தெளிவாக உணர்ந்தவருக்கு அவர் வாழும் பூமியை விட விரும்பும் வான் உலகம் மிக அருகில் இருப்பதாகும் என்று இந்த குரல் பொருள்படுகின்றது. அன்புக்குரிய நேர்களே, வாராவாரம் உங்கள் அபிமான மெல்பர்ன் 3ZZ தமிழ் ஓசையின் நிகழ்ச்சிகளை 92.3 பண்பலை அலைவசலின் ஊடாக மெல்பர்ன் வாழ் நேர்களும் உலக தமிழரின் உரிமை தோழன் 24 மணி நேர இன்ப தமிழ் வானொலியின் இணையம் www.inbathamil.com ஊடாகவும் எமது வானொலி இணைய முகவரியான www.3ZZ.com.au ஊடாகவும் டியூனன் ஊடாக உலகம் பூரா வாழ்நேர்கள் நேரடியாகவும் மற்றும் எமது 3ZZ வானொலி இணையத்தினூடாக கடந்த 3 தமிழ் ஓசை நிகழ்ச்சிகள் வரையும் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய எமது 3ZZ தமிழ் ஓசை நிகழ்ச்சியில் வரலாற்றில் இவ்வாரத்தில் வரலாற்று நினைவுகள் நினைவான ஆக்கங்களும் பதிவுகளில் வீர மரத்தி தளல் ஈகி செங்கொடியின் நினைவு நாள் பற்றிய பதிவு, அனைத்துலக வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நாள் பற்றிய பதிவு மற்றும் நேர்களின் விருப்பமாக இயக்குனர் நடிகர் பேச்சாளர் ஜோ மல்லூரி எமது குழந்தைகளுடன் தமிழ் என்பது பற்றி நிகழ்த்திய நீண்ட பேச்சிலிருந்து ஒரு பகுதி. இதன் தொடர்ச்சியாக குளத்தில் எமது குழந்தைகளுடன் தமிழ் வளம் குறைகின்றது என்று குறைபட்டுக் கொண்டாலும் அண்மையில் குளத்து மேடையில் சிறுமி ஒருவரின் உணர்வு மிக்க தமிழ் பேச்சு.
0: இன்றைய செய்தியின் பின்னணியில், இலங்கை தமிழக உலக அரசியல் சம்பந்தமான 6 பதிவுகளுடன் தமிழ் மக்களின் மீள் எழுச்சிக்கு சிந்தனை மாற்றம் அவசியமானது பற்றி அரசியல் சமூக ஆய்வாளரான செல்வின் ரேனியஸ் அவர்களுடைய பதிவும்,
1: அறிவித்தல்கள் பாடல்கள் என்பன இன்றைய 3ZZ தமிழ் ஓசை நிகழ்ச்சியில் இடம்பெற காத்திருக்கின்றது. எமது வாராந்த தமிழ் ஓசை நிகழ்ச்சிகள் இன்னமும் முன்கூட்டியே முன்பதிவு செய்யப்பட்டு எமது வளமையான நேரமான 8 முதல் 9 வரை ஒளிபரப்பாகின்றது. உங்கள் அறிவித்தல்கள் செய்திகளை முன்கூட்டியே அனுப்பி வைக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். எமது 3ZZ தமிழ் ஓசை நிகழ்ச்சிகளை வியாழன் இரவு 8 வெள்ளிக்கிழமை காலை 10 சனிக்கிழமை மாலை 4 மற்றும் ஐரோப்பிய நேர்களுக்காக இரவு வேளைகளிலும் மறு ஒளிபரப்பாக 24 இன்ப தமிழ் வானொலி மீண்டும் நேர்களுக்கு ஒளிபரப்பு செய்கின்றது. இன்றைய தமிழ் ஓசை நிகழ்ச்சிகளும் இன்ப தமிழ் வானொலிக்காக பிரத்யேகமாக 1.5 சிறப்பு நிகழ்ச்சியாக மறு ஒளிப்பதிவு செய்யப்பட்டு ஒளிபரப்பாகின்றது. 3ZZ வானொலி நிலைய விதிப்படி 1 ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் குறைந்தபட்சம் 50 அங்கத்தவர்கள் இருக்க வேண்டும். இக்கால பகுதியில் தமிழ் ஓசையோடு அங்கத்தவர்களாக சேர்ந்தோ அல்லது காலாவதியான உங்கள் அங்கத்துவத்தை புதுப்பித்தோ 3ZZ தமிழ் ஓசையை தொடர்ந்தும் வான் அலைகளில் தமிழ்ந்து வருவதற்காக எமது 1 ஒளிபரப்பை விருத்தி செய்வதற்கு உதவிடும்படி தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம். இந்த நேரத்திலே காணாமல் பட்டவர்களுக்கான அனைத்துலக நாள் இவ்வாரம் வரவுள்ள நிலையில் இலங்கை தீவில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான உறவுகளை தேடி நீதிக்காக ஓயாது போராடி வரும் தாய்மார்கள் உறவினர்களுக்கு விரைவிலே நல்ல ஒரு தீர்வு கிடைக்க இறைவனை வேண்டி ஒரு சிறு பாடலுடன் நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்கின்றோம்.

நிகழ்ச்சியில் முதலாவதாக வரலாற்றில் இவ்வாரத்தில் ஆகஸ்ட் மாதம் 24 1995 இணையத்திலேயே பெரும் மாற்றத்தை உண்டு பண்ணிய விண்டோஸ் 95, அதாவது விண்டோஸ் 95 வெளியிடப்பட்ட நாள். 1906 ஆகஸ்ட் 25 திரு முருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவர்கள் பிறந்த தினம். 64வது நாயன்மார் என சைவ சமயத்திலே போற்றப்படுகின்ற பெருமகான் கிருபானந்த வாரியார். தலைவர் பிரபாகரனையும் முருகனின் 7வது அவதாரம் என்று யாழ்ப்பாணத்திலே நடந்த சொற்பொழிவிலும் கூறியுள்ளார் என்பதையும் இங்கே நினைவுபடுத்தி, ஆகஸ்ட் 25, 2012 சந்திரனில் தரையிறங்கிய முதல் மனிதர் நீல் ஆம்ஸ்ட்ராங் பிறந்த தினமும் ஆகும். 1910 ஆகஸ்ட் 26 மனித நேய தொண்டாற்றிய தொண்டு நிலக்கணம் உலக மக்கள் அனைவராலும் போற்றத்தக்க மாமனிதர் புனிதர் அன்னை தெரேசா பிறந்த தினம் மற்றும் ஆகஸ்ட் 26, 1952 ஈழ விடுதலை போராட்டத்தில் சைனட் அருந்தி உயிர் நீத்த முதலாவது போராளி பொன் சிவகுமாரன் மற்றும் 1933 பிரபல ஈழத்து தமிழ் கலைஞர் வி தட்சிணாமூர்த்தி அவர்களின் பிறந்த தினங்களும் ஆகும். ஆகஸ்ட் 26, 1993 யாழ்ப்பாணம் கிளாலிகள் 2 இலங்கை கடற்படை படகுகள் கடற்கரம்புலிகளால் மூழ்கடிக்கப்பட்ட தினம். 28/8/2011 அன்று தனக்கு தானே தீ வைத்து உலையின் நெருப்பாய் உருமினால் 3 தமிழர் விடுதலைக்காக காஞ்சிபுரத்தில் வீரமரத்தி தளலீகி செங்கொடி தீ குளித்த நாள். நிமர்வோடு நின்ற நெருப்பு தீ குளித்த செங்கொடி மூட்டிய தீ நெஞ்சை உழுக்கும் ஓர் நிகழ்வு ஆகும். இவர் தேர்ந்தெடுத்த பாதை குறித்த விமர்சனம் இருக்கலாம், ஆனால் இவரின் அர்ப்பணிப்பு குறித்து யாருக்கும் விமர்சனம் இருக்க முடியாது. 3 தமிழர் உயிராக்க தனது உயிரை கொடுத்தவர், வாழ வேண்டிய வயதில் சாவை விரும்பி ஏற்றவர், தன் உடல் கருகி உயிர் போகும் நேரத்தில் கூட தன்னை காப்பாற்றும்படி அவர் கூறவில்லை. தன் உடலை வைத்து 3 பேரின் உயிரையும் காப்பாற்றும்படியே கேட்டார். அவர் அர்ப்பணிப்பு மகத்தானது. உலகில் தமிழினம் உள்ளவரை வரலாற்றில் அவர் பெயர் நிலைத்து நிற்கும், இது உறுதி. இவ்வாரம் ஆகஸ்ட் 28 செங்கொடியின் 14வது நினைவு தினமாகும். இந்நாளிலே செங்கொடியை நினைவில் கொள்வோம்.

வரலாற்று நிகழ்வுகளின் தொடர்ச்சியிலே 28/8/1891 மேலை நாட்டு தமிழறிஞர் ரோபர்ட் கோல்ட்வெல்லின் நினைவு நாளாகும். 2006 திருகோணமலை சம்பூரில் இலங்கை ராணுவம் நடத்திய தாக்குதலிலே 20 தமிழ் பொதுமக்கள் கொல்லப்பட்டது. ஆகஸ்ட் மாதம் 29 1993 மிதக்கும் சுப்பரோராக்கள் 2 மூழ்கடிக்கப்பட்டு நவீன ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டன. 2005 அமெரிக்காவின் லூசியானா முதல் புளோரிடா வரையிலான கரையோர பகுதிகளை சூறாவளி கத்ரீனா தாக்கியதில் 1836 பேர் கொல்லப்பட்டு 115 பில்லியன் டாலர்கள் சேதம் ஏற்பட்டது. ஆகஸ்ட் 30/1991 ஆரம்பிக்கப்பட்ட மணலாரை துண்டாடும் ஆபரேஷன் மின்னல் படையெடுப்பு ஸ்ரீலங்கா படைகளுக்கு பெரும் உயிரிழப்பை ஏற்படுத்தி மொழி அடிக்கப்பட்ட வாரம். ஆகஸ்ட் 30/1992 மண்டதீவில் விசைப்படகு கைப்பற்றப்பட்ட நாள். 1999 கிழக்கு தீமோர் மக்கள் விடுதலைக்கு ஆதரவாக வாக்களித்த நாள். ஆகஸ்ட் 30 அன்று காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான அனைத்துலக நாள். இந்த நாள் இலங்கை தீவில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான உறவுகளுக்குமான ஒரு நாளாகும். காணாமலாக்கப்பட்டவர்களை தேடி நீதிக்காய் ஓயாது போராடி வரும் தாய்மார்களுக்காக உறவினர்களுக்கான ஒரு நாள். இந்த நாளில் காணாமலாக்கப்பட்ட எமது உறவுகளை அடையாளப்படுத்துவோம். வலிந்து காணாமலாக்கப்பட்ட தமிழ் உறவுகளை நெஞ்சில் ஏந்தவும் நீதிக்காக வழித்தடத்தில் இந்த கொடிய வரலாற்றை ஆவணப்படுத்தவும் வேண்டிய தேவை உள்ளது. உலக பரப்பில் போர் சூழலில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களை நினைவு கூறுகின்ற அது தொடர்பிலான விழிப்பினை ஏற்படுத்துகின்ற காட்சியங்கள் அடையாளத்திடல்கள் உள்ளன. அதுபோல நாம் செய்வதற்குரிய சூழல் இலங்கை தீவில் தற்போது இல்லாத நிலையில் அதனை இணைய வழியாக ஆவணப்படுத்தி காட்சிப்படுத்த வேண்டிய தேவையும் உள்ளது. இதற்காக ஒரு தளமாக www.youarenotforgotten.org/ அது மீண்டும் சொல்லுகின்றேன் www.youarenotforgotten.org/ எனும் வலைத்தளம் உருவாக்கப்பட்டுள்ளது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பெயர், பதிவிடம், எவ்வாறு காணாமல் ஆக்கப்பட்டனர் போன்ற விவரங்களை காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், நண்பர்கள் இத்தளத்தில் நேரடியாக தரவேற்றம் செய்து கொள்ள முடியும். இந்த முனைப்பினை பொது வெளிக்கு கொண்டு செல்ல தங்கள் எல்லோரின் ஆதரவினை நாம் வேண்டி நிற்கின்றோம். இந்த கூட்டு கடமையை தயங்காது புலத்தில் இருந்தும் இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர் தினத்தில் செய்திட முன் வருவீர்கள் என்று நம்புகின்றோம். தாயகத்திலே அந்நியர்கள் தொடர்ச்சியாக தெருவோரங்களிலே தமது போராட்டத்தை நித்தமும் நடத்தி வருகின்ற நேரத்தில் இந்த தினத்து மேஜர் சித்து கலையகம் ஜெர்மனியிலிருந்து வெளியிட்ட புதிய பாடல் ஒன்றையும் இங்கே உங்களுக்காக தருகின்றோம்.

வியாழன் இரவுகளிலே ஒளிபரப்பாகும் தமிழ் ஓசையின் மர ஒளிபரப்பினை உலகத் தமிழரின் உரிமைத்தோழன் 24 மணி நேர இன்பத் தமிழ் வானொலியூடாக வெள்ளை காலை 10 மணிக்கும் சனி மாலை 4 மணிக்கும் மீண்டும் மறு ஒளிபரப்பிலே கேட்டு மகிழலாம்.

0: நேர்களுடைய விருப்பமாக கேட்ட தமிழ் பற்றிய பதிவுக்காக இயக்குனர் நடிகர் பேச்சாளர் ஜோ மல்லூரி எமது குழந்தைகளிடம் தமிழ் என்பது பற்றிய அவரது நீண்ட பேச்சிலிருந்து ஒரு பகுதி. இதன் தொடர்ச்சியாக புலத்திலே எமது குழந்தைகளிடம் தமிழ் வளம் குறைகின்றது என்று குறைபட்டுக் கொண்டால் அண்மையிலே புலத்து மேடையில் சிறுமி ஒருவரின் உணர்வு மிக்க தமிழ் பேச்சு என்று நேர்கள் பகிர்ந்த பதிவினையும் கேட்டு பார்ப்போம்.
1: இன்றைக்கு நீங்கள் உங்கள் குழந்தைகள் ஆங்கிலத்தில் பேசுவதை புலகாங்கித படைகிறீர்கள். என்னை மன்னித்து விடுங்கள் தோழர்களே. 19 நாடுகளில் நான் பயணப்பட்டு வந்திருக்கிறேன். 19 நாடுகளில் இருக்கிற புலம்பெயர்ந்த தமிழர்கள் அங்கே நாடு விட்டு, கண்டம் விட்டு, தங்களுடைய உறவுகளை விட்டு, சொந்தங்களை விட்டு, பொருளாதாரம் தேடி நெத்தி வியர்வை கீழே விழ விழ அவ்வளவு உழைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் கூட அங்கு இருக்கிற குழந்தைகளுக்கு வாரம் தோறும் தமிழில் தான் வகுப்பெடுக்க வேண்டும், தமிழில் தான் படிக்க வேண்டும் என்று உயிரை கொடுத்து தமிழ் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் தமிழ்நாட்டில் நாம் நினைக்கிறோம் ஏதோ கோட்டையிலிருந்து குமரி வரை வாழ்கிறவர்கள் தான் தமிழர்கள், நமக்குத்தான் தமிழில் படித்து என்ன ஆகப் போகிறது என்றெல்லாம் நினைக்கிறோம். இல்லை, ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். உலக வரலாற்றில் 4500 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நாகரிகத்தை நதிக்கரை நாகரிகங்களை உருவாக்கிய சுமேரியர்கள் பேசிய சுமேரிய மொழி இன்றைக்கு யாருடைய மொழியாகவும் இல்லை. 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் எகிப்தி என்கிற உலகத்தினுடைய நீண்ட நிலப்பரப்பை நினைத்து செல்கிற நைல் நதி கரையிலே ஓடிய கிளியோபாத்ரா பேசிய அந்த மொழி எகிப்திய மொழி இன்றைக்கு யாருடைய மொழியாகவும் இல்லை. 3600 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவின் இரவாத இதிகாசத்தை தந்த சமஸ்கிருதம் இன்றைக்கு யாருடைய மொழியாகவும் இல்லை. 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் மகாவீரர் அலெக்சாண்டர் பேசிய கிரேக்க மொழி இன்றைக்கு யாருடைய மொழியாகவும் இல்லை. 2600 ஆண்டுகளுக்கு முன்னால் போதி மரத்திற்கு கீழே வேதிய மாற்றம் பெற்றாரே புத்தர், அவர் பேசிய பாலி மொழி இன்றைக்கு யாருடைய மொழியாகவும் இல்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இயேசு பெருமான் பேசிய அரேமேயிக் மொழி ஹிப்ரு மொழியினுடைய கிளை மொழி இன்றைக்கு யாருடைய மொழியாகவும் இல்லை. ஆனால் காலத்தால் மூத்து, கருத்தால் முதிர்ந்து, காணமாய் திரிந்து, ஞானமாய் சுரந்து, வானமாய் விரிந்து, வனமாய் விளைந்து, கல் தோன்ற காலத்தை முன்தோன்றி, வாளோடு முன்தோன்றி, போராடி போராடி, வேரோடி வேரோடி, வீழாத வெறித்து வரும் வரலாற்றின் பக்கம் தோறும் பதிந்து, வாழ்ந்து சலிக்காத வரலாற்று மொழியாக திரிந்து, அக்கீரன் நப்பூதன் நன்னாதன் நப்பசலை உக்கூர் மாசாத்தி உன் சாத்தன் தற்கோ இளங்கோ ஆன்பார் தேகும் அரபை முதல் முக்கடியும் தேன்பாலும் தெய்வ தமிழுக்கு அளித்திட்ட கம்பன் நம்முடைய ஊனோடும் உயிரோடும் ஊட்டி வளர்த்த அன்னையரும் தந்தையரும் அகல் விளக்கை கையில் எடுத்துக்கொண்டு தொடர் ஓட்ட பயணத்திலே அணையாமல் கொண்டு வந்து 25 நூற்றாண்டுகளுக்கு மேலாக இலக்கிய வாழ்வையும் இலக்கண வாழ்வையும் கையில் வைத்துக் கொண்டு வந்து சேர்த்திருக்கிற சீதனம் தமிழ். அதனால்தான் எங்கள் தமிழை நாங்கள் பேசுகிறபோது புலிக்கு வந்து நகம்தான் கர்வம், சிங்கத்திற்கு புடரிதான் அழகு, மயிலுக்கு தோகைதான் அழகு, தமிழுக்கு கர்வம்தான் அழகு. தமிழுக்கே அவ்வளவு கர்வம் இருக்கிறவர்கள் தமிழை பாடுகிறவனுக்கும் பேசுகிறவனுக்கும் எவ்வளவு கர்வம் இருக்கும்? அந்த ஞான சேர்க்கை மனதிலே வைத்துக் கொண்டுதான் இன்றைக்கு போகிற பக்கம்லாம் தமிழ் தமிழ் என்று சொல்வதற்கு காரணம் எங்கள் மூதாதையர்கள் நேற்று மலைகளை முளைத்து இன்றைக்கு காலையிலே வந்து ஒரு நூற்றாண்டு கால வரலாறு எழுதியவர்கள் அல்ல. வரலாற்றின் கல் வெட்டுக்களில் களிமண் தட்டுகளில் தொடங்கி மூங்கில் பட்டைகளில் தாமிர பட்டயங்களில் தொடங்கி இன்றைக்கு கணிப்பொறி வடிவம் வரை இன்றைக்கு உலக வரலாற்றில் இணைத்துக் கொண்டிருக்கிற இணையத்தில் ஆங்கிலத்திற்கு அடுத்தபடியாக இருக்கிற இரண்டாவது மொழி தமிழ். அந்த கர்வம் நம் தலைமுறைகளுக்கு வேண்டும். என் தாய்ப்பால் எனக்கு கலப்படமற்றது, என் தாய்மொழி உலகத்தில் தூய்மையான மொழி என்று என்றைக்கு உங்கள் குழந்தைகள் நினைக்கிறார்களோ அன்றைக்குத்தான் தமிழினுடைய உயரம் இன்னும் உயரும் என்பதுதான் உண்மை. எனவேதான் பெருமக்களே, உங்களுடைய குழந்தை எந்த மொழியை வேண்டுமானாலும் படிக்கட்டும், ஆனால் உங்களை அழைக்கிற போது அப்பா என்றும் அம்மா என்றும் அருந்தமிழில் அழைக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தினுடைய உறவுகள் காரணம் இது. என் பாட்டி எனக்கு கதை சொன்ன மொழி, என் தாய் எனக்கு தாலாட்டு பாடிய மொழி, என் தந்தை என்னை நாற்றுப்படுத்திய மொழி, என் ஆசிரியன் என்னை ஆற்றுப்படுத்திய மொழி, என் காதலி என்னை பருவப்படுத்திய மொழி, என் தோழி என்னை பக்குவப்படுத்திய மொழி, என் நண்பர்கள் என்னை தோழமைப்படுத்திய மொழி, என் ஆன்றோர்கள் என்னை ஆற்றோட சான்றோனாக்கிய மொழி இந்த மொழி. அந்த மொழியை கையில் வைத்துக் கொண்டு நாங்கள் ஓடுகிறோம் என்றால் இதற்கு காரணம் இந்த தமிழ் சமூகம். யூதர்களுடைய குழந்தைகள் ஒரு முக்கியமான விஷயம் வந்து யூதர்களுடைய குழந்தைகள் என்று சொன்னபோது உலக நாடை அமைத்து அவர்கள் வந்து பெரிய இடத்திற்கு வந்ததற்கு அடிப்படை அடிப்படை காரணம் அவர்கள் யூத நாட்டில் யூத பெண்கள் கற்பமாக இருக்கிற பொழுதே குழந்தைகள் கவனிக்கப்படுகிறார்கள் என்பதுதான் இங்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ரகசியமான செய்தி. அவர்கள் குழந்தைகள் யூதர்கள் யூத பெண் கற்பமான உடனே கணக்கு புத்தகம் ஒன்று அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த கணக்கு புத்தகத்தை நான் பார்த்திருக்கிறேன். அந்த கணக்கு புத்தகம் கடைகளிலே வாங்கி நிறைய கணக்கு புத்தகங்கள் விற்பார்கள். அந்த கணக்கு கடினமான கணக்கு. தன் குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுதே அந்த கணக்கு போட்டு போட்டு போட்டு பழகுவார்கள். நான் போடுகிற கணக்கு அது விடைபெறுகிற கணக்கு என் குழந்தைக்கு சென்று சேர வேண்டும், அது அறிவாளியாக பிறக்கும் என்று அவர்கள் அது உளவியலும் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற படைப்பும் கூட அந்த குழந்தைகள் கற்பத்தில் இருக்கும் பொழுதே கவனிக்கப்படுகிறார்கள். நாம் அப்படி இல்லை. குழந்தைகளை ஏதோ பக்கத்தில் ஒரு நல்ல கல்விக்கூடம் கிடைக்கிறதா பணத்தை கட்டிவிட்டு நீங்கள் வீட்டில் அமைதியாக இருந்து விடுகிறீர்கள். ஒரு குழந்தை நல்ல மாணவனாக உருவாகிறானா என்பதெல்லாம் முக்கியம். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குழந்தை நல்ல மாணவனாக உருவாகிறானா என்பதெல்லாம் முக்கியம், நல்ல மனிதனாக உருவாகிறானா என்பதுதான் முக்கியம்.
2: ஒற்றை தமிழ் மகன் உள்ளவரை உள்ளத்தே அச்சை தமிழ் தாய் ஆட்சி புரியும் வரை அவர் பெருங்குமுறல் நாடி நரம்பெல்லாம் ஓடி உஜமேற தானே படை நடத்தி ஈனர் பகை எதிர்க்க களம் அமைத்தாரும் அவரை தாங்கி கரம் சேர்த்து வீரம் படை தெழுந்தார் ஈழப்புலி மறவர். தமிழர் வையகத்தின் மூத்த குடி தொன்மையும் செழுமையும் மிக்க தமிழ் மொழி எங்களது தாய்மொழி. அறமும் அடிபணியாத வீரமும் ஆய்ந்தறிந்த கல்வியும் அவன் சொத்துக்கள். வீரம் ஈழம் முழுவதையும் 44 ஆண்டுகள் நல்லாட்சி புரிந்த எல்லாள மாமன்னன் போர்த்துகேயர் ஒல்லாந்தர் ஆங்கிலேயர் என மாறி மாறி ஈழத்தை ஆள நினைத்த அந்நியரை எதிர்த்து நின்ற சங்கலியன் பண்டாரவன்னியன் போன்ற முந்தை தமிழ் மன்னர்கள் வழிவந்த வீர பரம்பரை நாங்கள். தாய் மண்ணை காக்கின்ற உயரிய படிக்கு தாம் பெற்றெடுத்த ஒற்றை மகனை கூட செருக்களம் அனுப்பி வைத்த வீர தாய்மாரை வரமாக பெற்றவர்கள் நாம். மினத்தின் வீரம் என்பது கருவோ உயிர் கொண்டது, களங்கம் அற்றது, கவடம் அறியாதது, அறத்தின் வழியிலே வளம் பெற்றது. அதனால் தான் வரித்துக் கொண்ட கொள்கையில் வளைந்து கூடாது. அறப்போரிலும் ஆயுத போரிலும் சிசரம் தொட்டு நின்றது தமிழீழ விடுதலை போராட்டம். தியாக தீபன் திலீபன் மாமாவும் அன்னை பூபதியும் தொடுத்த அறப்போர் இந்திய வல்லாதிக்கத்திற்கு பாடம் புகட்டியது, எமது விடுதலை போராட்டத்திற்கு உரமூட்டியது. அத்தோடு முடிந்தது ஐகத்தின் எல்லை. அப்துல் ரவுப் தாத்தா முதல் முத்துக்குமார் அண்ணா செங்கொடி அக்கா செந்தில் குமரன் மாமா என தீயினில் கருமாகி தமிழீழ விடுதலைக்கு வலிச்சேற்று நிற்கின்றனர் ஈகியர்கள். இன்றும் தொடர்கிறது உரிமைக்கான அறவழி போராட்டங்கள். மரபு வழி ராணுவமாக புறப்படுத்து தரைப்படை கடற்படை வான்படை என்னும் முப்படையும் கந்தகம் சுமந்தி இலக்குகளை தேடி சென்று படித்து சிதறுகின்ற கரும்புலி படை மணி சேர படை வெளிச்சமநிலை மேலோங்கி நிமிர்ந்து நின்றது தமிழீழ விடுதலை போராட்டம். அது பதித்த வெற்றி சரித்திரங்கள் காலத்தால் அழியாதவை. முதல் மாவீரர் சங்கர் மாமா தொடக்கம் முள்ளி வாய்க்கால் வரை காவியம் படைத்த அத்தனை மாவீரர்களும் எங்கள் வீரத்தின் வித்துக்கள். தமிழர் என்றோர் இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு என்பதை மீண்டும் மீண்டும் வையகத்திற்கு நினைவூட்டிக் கொண்டிருக்கின்ற எங்கள் தேசத்தின் நாயகர்கள் அவர்கள். சாகின்ற கணம் வரை தாம் நேசித்த தலைவனையும் மக்களையும் தாய் மண்ணின் விடிவையும் மட்டுமே சுவாசித்து சென்ற உத்தமர்களின் அளப்பெரிய தியாகங்கள் வீணாகி போய்விடாது. காலம் கற்று தந்த பாடங்கள் ஒவ்வொன்றும் காத்திரமானவை, விடுதலை வாழ்வின் நேத்திரம் சொல்பவை. ஒன்றுபடுவோம், வெற்றி எமதென்று உறுதி கொள்வோம், வீழாது எம் வீரம், விடுதலை பெறும் வரை ஓயாது எம் வேகம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.

0: த்ரீ ட்ரிபிள்ஸ் தமிழ் ஓசை நிகழ்ச்சியின் சமூக அறிவித்தல்கள். முதலில்
1: ஸ்ரீ சிவா விஷ்ணு ஆலயத்தின் ஸ்ரீ வரலட்சுமி விரதம் பற்றிய அறிவித்தல். ஸ்ரீ சிவா விஷ்ணு ஆலயத்தில் திருவிளக்கு பூசை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 7 மணி முதல் ஆலயத்திலே இடம்பெறும். இளம் பெண்களாலும் சுமங்கலி பெண்களாலும் லட்சுமி வரலட்சுமியை நோக்கப்படும் இந்த விரதத்துக்கு அனைத்து பெண் அடியார்களையும் மற்றும் பக்தர்களையும் ஆலயம் அன்போடு அழைக்கின்றது. இந்த பூசைகளிலே பங்கெடுக்கவும் பதிவுகளை மேற்கொள்ளவும் ஆலய முகாமையாளரை 03-97-82-08-78 என்ற இலக்கத்தின் ஊடாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவும் உங்கள் பதிவுகளை மேற்கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். ஸ்ரீ வரலட்சுமி விரதம் எதிர்வரும் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 7 மணி முதல் ஆலயத்திலே இடம்பெறும். பிரிகேடியர் தீபன் நூல் வெளியீட்டு விழா மெல்பர்னிலே நடைபெற உள்ளது. தமிழீழ விடுதலைக்காக பிரிகேடியர் தீபன் அவர்களின் வாழ்வு போராட்டம் பயணமும் அவரது தனித்துவமான தலைமைத்துவமும் பொருட்கள அனுபவங்களும் அவருடன் பணியாற்றியோரின் நினைவுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ள பிரிகேடியர் தீபன் கள முனைகளின் செருக்கள நாயகன் என நூலின் அறிமுக விழா எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் நாள் சனிக்கிழமை 2026ஆம் ஆண்டு மாலை 4 மணிக்கு மெல்பர்ன் சென்ட் கிறிஸ்ட் கத்தலிக் பாரிஷ் மண்டபம் இலக்கம் 5 டூன் அவென்யூ சிண்டல் கிளென்வேவ்லி மண்டபத்திலே நடைபெற உள்ளது. இந்த நூல் தமிழீழ விடுதலை போராட்ட வரலாற்றில் முக்கிய பங்களிப்பை வழங்கிய பிரிகேடியர் தீபன் அவர்களின் ஆளுமை தலைமைத்துவம் மற்றும் போரியல் அனுபவங்களை வரலாற்று பதிவாக ஆவணப்படுத்தும் நோக்கில் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்விலே நூல் அறிமுகம், சிறப்புரைகள், நினைவு பயிர்வுகள் மற்றும் நூல் வெளியீட்டு நிகழ்வுகள் இடம்பெற உள்ளன. தமிழர் வரலாறு, தேசிய விடுதலை போராட்டம் மற்றும் ஆவணப்படுத்தல் தொடர்பில் அக்கறை கொண்ட அனைவரையும் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளுமாறு ஏற்பாட்டாளர்கள் அன்போடு அழைக்கின்றனர். நிகழ்வு விவரங்கள் பிரிகேடியர் தீபன் கள முனைகளின் செருக்கள நாயகன் நூல் அறிமுக விழா எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4 மணி முதல் சென்ட் கிறிஸ்டோபர் கத்தோலிக் பாரிஷ் ஹோல் மண்டபத்தில் இலக்கம் 5 டூன் அவென்யூ சிண்டல் கிளென்பெவிலி விக்டோரியா 3150 எனும் இடத்திலே நடைபெற உள்ளது. தொடர்புகளுக்கு அன்பு செல்வன் பிரசாத் 0401-111-120 அல்லது வசந்தன் 0433-002-619.
0: த்ரீ ட்ரிபிள்ஸ் தமிழோசை நிர்வாகத்தின் அறிவித்தல். அன்புக்குரிய தமிழோசை நேர்களே, த்ரீ ட்ரிபிள்ஸ் தமிழோசை கடந்த 35 வருடங்களுக்கு மேலாக மெல்பர்ன் வான் அலைகளினூடாக உங்களுக்கு பலவிதமான கதம்ப நிகழ்ச்சிகளையும் தாயகத்து நிலவரங்களையும் உள்ளூர் நிகழ்வுகள் பற்றிய விவரங்களையும் உடனுக்குடன் வழங்கி வந்து கொண்டிருக்கின்றது. மேலும் இது தொடர்ந்து இந்த வியாழன் மாலைகளில் நிலைத்து நிற்க உங்கள் உதவியை நாம் நாடி நிற்கின்றோம். த்ரீ ட்ரிபிள்ஸ் வானொலி நிலைய விதிப்படி 1 மணி நேர ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் குறைந்தபட்சம் 50 அங்கத்தவர் இருக்க வேண்டும். எனவே தமிழோசையோடு அங்கத்தவர்களாக சேர்ந்தோ அல்லது காலாவதியான உங்கள் அங்கத்துவத்தை புதுப்பித்தோ தமிழோசையை தொடர்ந்தும் வான் அலைகளில் தமிழ்ந்து வருவதற்கு உதவிடுவதோடு மேலும் எமது 1 மணி நேர ஒளிபரப்பை விருத்தி செய்வதற்கும் உதவிடும்படி தாழ்மையோடு கேட்டுக் கொள்கின்றோம். தனி நபருக்கும் தமிழ் அமைப்புகளுக்குமான 1 வருட சந்தா 16 வெள்ளிகளும் மாணவர்களுக்கும் சிரேஷ்ட பிரஜைகளுக்குமான 1 வருட சந்தா 11 வெள்ளிகள் மாத்திரமே. இப்பொழுதே தமிழோசையின் அங்கத்தவர்கள் ஆவதற்கான மேலதிக விவரங்களுக்கு அங்கத்துவ படிவங்களுக்கும் திரு கோபால் அவர்களை 0437-332-240 திரு ரமேஷ் அவர்களை 0414-185-348 திரு டொமினிக் அவர்களை 0404-802-104 என்ற தொலைபேசி இலக்கங்களிலும் தொடர்பு கொள்ளும்படி தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம். முக்கிய குறிப்பு: தமிழோசை வானொலியில் அறிவிப்பாளர்களாக இணைந்து கொள்ள விரும்புபவர்களும் மேற்குறிப்பிட்ட தொலைபேசி இலக்கங்களில் தொடர்பு கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றோம். ஆஸ்திரேலியாவில் எந்த வானொலியிலும் பணியாற்றுவதற்கான ஏற்றபடியான தகுந்த பயிற்சிகள் வழங்கப்படும்.
2: இத்துடன் த்ரீ ட்ரிபிள்ஸ் தமிழ் ஓசையின் சமூக அறிவித்தல்கள் நிறைவு பெற்றன.
3: நேபாளத்தின் ராஸ்வா மாவட்டத்தில் உள்ள போட்டே கோஷி ஆற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 162 அதிகரித்துள்ளது. மேலும் 100,000+ மக்களை தொடர்பு கொள்ள முடியாத நிலை நீடிப்பதால் உயிரிழப்புகள் இன்னும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. மிக முக்கியமாக இந்த வெள்ளப்பெருக்கில் தமிழ்நாட்டின் சென்னை மற்றும் கும்பகோணத்தைச் சேர்ந்த 100,000+ சுற்றுலா பயணிகள் உட்பட 380+ மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதாக அதிர்ச்சி பற்றி தகவல்கள் வெளியாகியுள்ளன. சம்பவம் நடந்த அன்று காலை சுமார் 9 மணியளவில் போட்டே கோஷி ஆற்றில் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி திடீரென பெருவெள்ளம் பாய்ந்து வந்தது. மழை பெய்யும் என எந்த எச்சரிக்கையும் விடுக்கப்படாததால் மக்கள் வழக்கம் போல தங்கள் அன்றாட வேலைகளில் ஈடுபட்டிருந்த நேரத்திலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. போட்டே கோஷி ஆற்றின் கிளை நதியான லெந்தே ஆற்றின் ஓட்டத்தை பனிச்சரிவு தடுத்ததால் தான் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பனிப்பாறை உடைவு மற்றும் பாறை சரிவு காரணங்களா என்பது குறித்தும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. திபெத் எல்லைக்கு அருகிலுள்ள திமுரே மற்றும் சியாப்ருபேசி பகுதிகளை முதலில் வந்தடைந்த இந்த வெள்ள நீர் வீடுகள், வீதிகள், பாலங்கள், வாகனங்கள் மற்றும் நீர்மின் திட்டங்களை அடியோடு அடித்து சென்று பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது. இந்த எதிர்பாராத பேரிடரில் நேபாளத்திற்கு சுற்றுலா சென்ற தமிழ்நாட்டை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் சிக்கிக் கொண்டுள்ளனர். சென்னை குரும்பேட்டையைச் சேர்ந்த தனியார் சுற்றுலா நிறுவனம் மூலம் 49 பேரும் கும்பகோணத்தைச் சேர்ந்த சுற்றுலா நிறுவனம் மூலம் 57 பேரும் நேபாளத்திற்கு பயணம் மேற்கொண்டிருந்தனர். தற்போது வரை அவர்களை தொடர்பு கொள்ள முடியாத சூழல் நிலவுவதால் தங்களின் உறவினர்களை பாதுகாப்பாக மீட்டுத்தர கோரி சென்னை மற்றும் கும்பகோணத்தில் உள்ள குடும்பத்தினர் அரசிற்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். நேபாள சுற்றுலா சபையின் முதற்கட்ட அறிக்கையின்படி இந்த திடீர் வெள்ளப்பெருக்கால் குறைந்தது 384 சுற்றுலா பயணிகள் காணாமல் போயுள்ளனர். இதில் 291 பேர் வெளிநாட்டினர் என்றும் 93 பேர் நேபாள குடிமக்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன வெளிநாட்டினரில் இந்தியாவில் இருந்து 100க்கும் மேற்பட்டோர் அடங்குவர். இதில் 37 பேர் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் ஆவர். இது தவிர அமெரிக்கா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா, மலேசியா, தென்னாப்பிரிக்கா மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் இந்த வெள்ளத்தில் சிக்கி காணாமல் போயுள்ளனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிலம் மற்றும் வான்வழி தேடல் மீட்பு பணிகளுக்காக நேபாள ராணுவம் சுமார் 2000 வீரர்களை களம் இறக்கியுள்ளது. கடுமையாக பாதிக்கப்பட்ட ராசுவா மற்றும் நுவாகோட் மாவட்டங்களில் படையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை வெள்ளத்தில் சிக்கியிருந்த 97 பேரை ராணுவம் மீட்டுள்ளது. நேபாள போலீசாரும் ஆயுதப்படையும் இணைந்து மீட்பு பணிகளை முடுக்கிவிட்டுள்ளன. இயற்கையின் இந்த திடீர் சீற்றத்தால் நேபாளமே நிலை குலைந்து போயுள்ளது.
1: அடுத்ததாக இன்றைய செய்தியின் பின்னணியில், இலங்கை தமிழக உலக அரசியல் சம்பந்தமான 6 பதிவுகளுடன் தமிழ் மக்களின் மீளெழுச்சிக்கு சிந்தனை மாற்றம் அவசியமானது பற்றி அரசியல் சமூக ஆய்வாளரான செல்வின் ரேனியஸ் அவர்களுடைய பதிவும்.
4: யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகளில் இதுவரை 565 எண்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்ற நிலையில் நீதிமன்ற உத்தரவுகளுக்கு அமைவாகவே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச திங்கட்கிழமை மட்டும் மேலும் 8 எண்புக்கூடுகளும் 1 எண்புத்துண்டும் மீட்கப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார். கண்டெடுக்கப்படும் அனைத்து சான்றுகளும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அகழ்வு பகுதியில் இருந்து வெளிவந்திருக்கின்ற படங்களில் உடைகள் எதுவுமின்றி மனிதர்கள் மிக கொடூரமான முறையில் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டமைக்கான சான்றுகள் காணப்படுவதாக ஊடகவியலாளர்கள் சுட்டிக்காட்டியிருந்தனர். அத்துடன் உடல்கள் புதைக்கப்பட்டுள்ள மேலும் பல இடங்களை அடையாளம் காட்ட முடியும் என்றும் தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் வானுவ சிப்பாய் சோமரத்ன ராஜபக்சவிடம் இருந்து ஏன் இதுவரை தகவல்கள் பெறப்படவில்லை என்றும் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அமைச்சர் செம்மணி விவகாரத்தில் உண்மைகள் முழுமையாக வெளிப்பெற வேண்டும் என்பதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளதாகவும் நீதிமன்ற கட்டளைகளுக்கு அமைவாக சாட்சிகள் அழைக்கப்பட்டு விசாரணைகள் விரைவுபடுத்தப்படும் என்றும் உறுதியளித்தார்.
5: செம்மணி சித்திபாத்தி அரியாலை மனித புதைகுழியின் 3ஆம் கட்டத்தின் 54வது தினத்துக்கான அகழ்வு பணி இன்று காலை 8 மணி முதல் தற்போது வரை நடைபெற்று வருகின்றது. 54வது தினமாகிய இன்று மொத்தமாக புதிதாக 10 மனித எண்பு தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளதுடன் மொத்தமாக 572 மனித எண்பு தொகுதிகள் தற்போது வரை சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளது. இதேவேளை ஏற்கனவே சுத்தப்படப்பட்டு அடையாளமிடப்பட்டு இலக்கமிடப்பட்ட 9 மனித எண்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுக்காவலில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் இன்றைய தினத்துடன் மொத்தமாக 565 முழுமையான மனித எண்பு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளையில் குவியலாக அடையாளமிடப்பட்டு இலக்கமிடப்பட்ட ACU 47 என்ற 80 தொகுதிகளின் குவியலும் இன்றைய தினம் அகழ்ந்து எடுக்கப்பட்டது. மீண்டும் நாளை இதே மாதிரி காலை 8 மணி முதல் அகழ்வு பணிகள் ஆரம்பமுற்று நடைபெறும். இன்றைய தினம் சான்று பொருட்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. புதிதாக 3 சோதனை குழிகள் அனைமர தொகுதியிலிருந்து அங்கால இருக்கிற மதில் பக்கம் கிட்டத்தட்ட தோண்டப்பட்ட 3 சோதனை குழிகள் இருந்தும் எதுவும் புதிதாக கண்டுபிடிக்கப்படவில்லை. மொத்தமாக 14 சோதனை குழிகள் இதுவரைக்கும் அகழ்ந்து எடுக்கப்பட்டதிலிருந்து 5 சோதனை குழிகள் இருந்து மாத்திரமே 80 தொகுதிகள் வந்து அடையாளம் காணும். மேலதிகமான சோதனை குழிகள் வந்து நாளைய தினம் பேராசிரியர் சுமுதவா அவர்களினால் குறியிடப்பட்டு கொண்டு தரப்பட்டால் தோண்டப்படுவதற்கு இருக்குது. மதிலுக்கு வழியில போறது தொடர்பானது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், 5 தேதி இடம்பெற்ற நிர்வாக ரீதியிலான அமர்வுல தீர்மானிக்கப்பட்டது. சேட்டலைட் இமேஜ் இதுல வந்து அறிக்கையில வந்து பேராசிரியர் சோமதுவா அவர்கள் கையளிக்கிற சந்தர்ப்பத்துல அது தொடர்பான விடயத்துல வந்து அவதானம் செலுத்தப்படும் சொல்றேன். நீதிமன்றத்திட கட்டுக்காவல்ல வந்து கொடுக்கப்பட்ட சான்று பொருட்களின் எண்ணிக்கை 156. இன்னும் இலக்கமிடப்படாமல் சேர்த்து வைக்கப்பட்ட சான்று பொருட்கள் காணப்படுகின்றது. அது நாளைய தினம்தான் நீதிமன்றத்துக்கு கொடுக்கப்படும். அன்றைய தினத்துல சொல்லலாம் மொத்தமாக மேலதிகமாக 156 பார்க்க இன்னும் அவ்வளவு அடையாளம் காணப்பட்டு இலக்கமிடப்பட்டு நீதிமன்றத்தில் கட்டுக்காவல் கொடுக்கப்படும்.
0: அடுத்ததாக இன்றைய செய்தியின் பின்னணியில்
6: சதி திட்டங்களும் சூழ்ச்சிகளும் தோற்கடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் நாடு முழுவதும் இனங்களுக்கிடையே ஒரு முருகலை ஏற்படுத்தும் முயற்சியின் அடுத்த கட்டமாக புலிகள் மீண்டு எழுந்து விட்டார்கள் என்றும் குண்டு தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்று தயாராகி வருவதாகவும் ஊடக சந்திப்பு நடத்தி நாடு முழுவதும் பெரும் பிரளயம் ஒன்றை உருவாக்க முயற்சி செய்த சங்கீத் ஜெயசேகர் என்ற ஒரு நபர் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 2 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். யார் அவர், அதன் பின்னணி என்ன? அடுத்து ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பின்னணியில் நேரடியாக சம்பந்தப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் நௌஃபர் மௌலவி உட்பட 24 பேர் மீதான வழக்கின் சாட்சியங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்க கூடிய நிலையில் 2 மனுத்தியாலங்களுக்கு மேல் சாட்சியம் அளித்திருக்கும் நௌஃபர் மௌலவி தன்னை போல அப்பாவி இந்த வையகத்தில் இல்லை என்ற அளவுக்கு உருகியிருக்கிறார். அடுத்து ரணில் விக்ரமசிங்க சொல்வது போல இந்த தேசம் 2028 ஆண்டு வங்குரோத்தாகி திருவோடு ஏந்துமா என்பது பற்றியும் இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். இன்று August 20 வியாழக்கிழமை. முதலில் கடந்த சில நாட்களாக சிங்கள பேஸ்புக் பக்கங்களுக்கும் ஒரு சில இனவாத ஊடகங்களுக்கும் பெரும் தீனியாக அமைந்த புலிகளின் குண்டு தொழிற்சாலை விவகாரம் குறித்து பார்க்கலாம். கிளிநொச்சி மாவட்டத்தில் பழை என்ற பிரதேசத்தில் 49 ஏக்கர் பரப்பளவில் இருந்த நிலத்தை கையகப்படுத்தி கொண்ட தியாகராசா குணதீபன் என்ற நபர் அங்கே கற்றாழை

என்று நமக்கு தோன்றும். ஆனால் அது அரசுக்கு சொந்தமான நிலம். ஆகவே தொடர்ந்தும் தியாகராசா குணதேவன் அந்த காணிக்குள் பிரவேசிக்க கூடாது என்று கிளிநொச்சி நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இவ்வளவுதான் இந்த பிரச்சனை. நாட்டின் ஏனைய இடங்களில் சட்டவிரோத குடியேற்றங்கள் நிகழ்வது போல, கரையோர பகுதிகளில் ஷிரான் பாசிக் போன்றவர்களினுடைய கட்டிடங்கள் முளைப்பது போல, பசில் ராஜபக்ச மல்வானையில் வீடு கட்டியது போல ஒன்றுதான் இது. ஆனால் இதைத்தான் புலிகளின் குண்டு தயாரிப்பு தொழிற்சாலை என்று தீ வைத்திருந்தார் சங்கீத் ஜெயசேகர. இந்த நபர் யார், இவருடைய பின்னணி என்ன, எங்கிருந்து வந்து இதையெல்லாம் சொல்கிறார் என்று எந்தவித கேள்வி ஞானமும் இல்லாமல் ஊடகங்கள் இந்த செய்திக்கு அதீத முக்கியத்துவம் கொடுத்திருந்தன. பாருங்கள், இது ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம். இதே வேளையை யாராவது ஒரு சிங்கள நபர் தெற்கில் ஹம்பாந்தோட்டையிலோ அல்லது ரத்னபுரையிலோ செய்திருந்தால் அது செய்தியாகவே இருந்திருக்காது. ஆனால் இந்த நபர் தமிழராக இருந்து எப்படி இத்தனை பராக்கிரம் செய்யலாம் என்ற கோபமோ என்னவோ தெரியவில்லை. இந்த சட்டவிரோத குடியிருப்புக்கும் கற்றாழை பயிரிடுதலுக்கும் புலிச்சாயம் பூசப்பட்டது. ஊடகவியலாளர் சந்திப்பு நடத்தியிருந்த சங்கீத் ஜெயசேகர, இங்கே 100-200 பேர் தினமும் வருகிறார்கள், இவர்கள் புலிகளின் முகாம் ஒன்றை உருவாக்குகிறார்களா அல்லது குண்டு தயாரிக்கிறார்களா என்று அவருக்கு சரியாக தெரியவில்லை. ஆனால் அத்தோடு அங்கே சிங்களவர்கள் இல்லை என்றும் இதுவும் இந்த பிரச்சனைக்கு காரணம் என்றும் சொல்லியிருந்தார். இந்த சங்கீத் ஜெயசேகர் என்பவர் பல பெயர்களையும் அடையாள அட்டைகளையும் கொண்டவர் என்றும், முன்னர் வைத்தியர் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு ஏமாற்றியவர் என்றும், அப்பேற்பட்ட நபர்தான் ஊடகங்களுக்கு முன்னே வந்து மீண்டும் புலிகள் எழுந்துவிட்டார்கள், அனுரா அரசு அவர்களுக்கு ஆதரவு அளிக்கிறது என்று சம்பந்தம் இல்லாமல் உளறி கொட்டியிருப்பதாகவும் சொல்கிறார் ஊடகவியலாளர் கல்பன். இதில் எல்லாவற்றையும் விட ஆபத்தான ஒரு பாகம் இருக்கிறது. அதுதான் இந்த கோமாளி சங்கீத் ஜெயசேகரவின் வீடியோவை அப்படியே பதிவிறக்கம் செய்து பதிவிட்ட ஊடகங்களினுடைய பொறுப்பற்றதன். சில பக்கங்களில் இந்த அபத்தத்தை 60 முதல் 70,000 பார்வையாளர்கள் பார்த்திருந்தார்கள். நாம் ஏற்கனவே சொன்னதுதான், அடிக்கடி சொல்லக்கூடிய ஒன்றும் தான், இந்த நாட்டில் வாழும் மக்களுக்கு எப்போதும் ஒரு எரியும் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். சுதந்திரத்துக்கு பிறகு வந்த தேர்தல்கள் அனைத்தையும் உற்று நோக்கி பார்த்தால் அது அற்புதமாக விளங்கும். கடந்த 2019 வரையான அனைத்து தேர்தல்களிலும் இனவாத பேய்தான் மூலதனம். ஒரு காலத்தில் தமிழர்களை எதிரியாக்கினார்கள், பிறகு முஸ்லிம்களை எதிரியாக்கினார்கள். தொடர்ச்சியாக முஸ்லிம் வெறுப்பை சந்தைப்படுத்த முடியாமல் போனதால் தான் இப்போது கிழக்கு மாகாணத்தில் இரண்டு பெரும் சிறுபான்மை சமூகங்களையும் மோதவிட்டு குளிர்காயும் ஒரு ரகசிய அஜெண்டா நடைபெறுகிறதா என்று சந்தேகமாக இருக்கிறது. இப்படி இருக்கும் நிலையில்தான் இப்படி திடீரென்று ஊர் பெயர் தெரியாத ஒரு நபரால் குண்டு தொழிற்சாலை கதை அனைத்து ஊடகங்களினதும் பிளாஷ் வெளிச்சத்தை பெறுகிறது. இதை பார்க்கும் போது நாம் கடந்த காலத்தில் கடந்து வந்த பாதையை ஒரு தடவை மீட்டி பார்க்க வேண்டி இருக்கிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாமல் குமார என்ற ஒரு அனாமதேய ஒரு கேரக்டர் 2018 ஊடகங்களில் பிரபலமாக இருந்தார். நாமல் குமார தேசிய பாதுகாப்பு வித்துவான் போல ஊடகங்களுக்கு முன்பு வந்து பேட்டி கொடுப்பார. போதெல்லாம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கும் கோட்டாபய ராஜபக்சவுக்கும் உயிராபத்து இருப்பதாக தொடர்ந்து சொல்லிக் கொண்டே வந்தார் நாமல் குமார. இந்த சதியினுடைய பின்னணியில் பயங்கரவாத தடுப்பு பிரிவின் பிரதானி நாலக்கடி சில்வா இருப்பதாக சொல்லப்போக சிறிசேன உடனேயே நாலக்கடி சில்வாவை கைது செய்கிறார். இதில் சோகம் என்னவென்றால், அப்போது நாலக்கடி சில்வா தலைமறைவாக இருந்த சஹ்ரானை கைது செய்வதற்காக தீவிரமாக முனைந்து கொண்டிருந்தார். சஹ்ரானும் அவருடைய கும்பலும் பேஸ்புக் உட்பட சமூக ஊடகங்களில் நடத்தி கொண்டிருந்த வெறுப்பு பிரச்சாரம் பற்றிய அத்தனை ஃபைல்களும் அவர் வசம் இருந்தன. இப்படி சஹ்ரானை கைது செய்ய இருந்த நாலக்கடி சில்வாவை கைது செய்ய ஆணையிட்டார் சிறிசேன. அன்று அந்த நாமல் குமார என்ற நபரின் திடீர் பிரசன்னம் அமைந்திருக்காமல் போயிருந்தால் ஒருவேளை ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் கூட நடந்திருக்காது. அந்த பயங்கரவாத சாம்ராஜ்யம் கூண்டோடு பிடிபட்டிருக்கலாம். ஆனால் அது நடக்கவில்லை. இதில் மற்றொரு அதிசயம் என்னவென்றால், நாலக்கடி சில்வா கைதான மறுநாள் ஜனாதிபதி சிறிசேன பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை அகற்றிவிட்டு மஹிந்த ராஜபக்சவை பிரதமராக்குகிறார். கூகுளில் ஒரு சாதாரண சர்ச் போதும் இதெல்லாம் கொட்டிவிடும். மைத்ரிபால சிறிசேன மஹிந்தவை பிரதமராக, அலரி மாளிகையில் இருந்த ரணில் வெளியேற மறுக்க என்று சொல்லி அப்போது நாடே ஒரு சூதாட்ட விடுதி போல இருந்தது. இதன் போதுதான் வவுனத்தீவில் 2 போலீஸ் அதிகாரிகளினுடைய கொலைகள் நடந்தேறியிருந்தன. மீண்டும் புலிகள் எழுகிறார்கள் என்றும், தேசிய பாதுகாப்புக்கு ராஜபக்சேக்கள் தான் சரியான ஆசாமிகள் என்றும் செவிப்பறை கிளிய சொல்லப்பட்டது. ஆனால் அந்த கொலைகளில் சம்பந்தப்பட்டது புலிகளோ முன்னாள் புலிகளோ அல்ல, இதே ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் சம்பந்தப்பட்ட பயங்கரவாத கூட்டம்தான் அந்த கொலைகளை ஒத்திகை போல செய்தது நிரூபணமாகியிருந்தது.

0: நம் நாட்டில் எப்போது ராஜபக்சர்களுக்கு பதவி பறிபோகுமோ அப்போதெல்லாம் தேசிய பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பது போல ஒரு மாயை தோற்றுவிக்கப்படுவது என்பது பேராச்சரியப்படுகிற விஷயம் அல்ல. இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும் போதும் ஏதோ ஒரு பெரும் சதி ஒன்றை யாரோ அரங்கேற்ற துடிப்பது போலதான் விளங்குகிறது. ஒரு பக்கம் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை விடயமும் கூட ஆழமாக தேடி பார்ப்பவர்களுக்கு நிறைய செய்திகளை கொடுக்கும். ஆகவே இது பற்றி அரசு விழிப்பாக இருக்க வேண்டும். இந்த நாட்டில் அரசியல்வாதிகள் அதிகாரத்துக்காக இதயம் செய்யக்கூடியவர்கள் என்பதை கருத்திக் கொண்டு தேசிய ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவிக்கும் அனைவரையும் பிடித்து உள்ளே தள்ள வேண்டும். முன்னர் இப்படி புலிகள் எழுகிறார்கள் என்று அவதூறு கருத்துக்களை கூறிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட இருந்திருக்கிறார்கள். ஆனால் யாரும் கைது செய்யப்படவில்லை. இப்போது ஒரு போலி செய்தி பரப்பி சமூகத்தில் பதட்டத்தை ஏற்படுத்த துணிந்த குற்றச்சாட்டில் சங்கீத் ஜெயசேகர கைதாகி இருக்கிறார். இந்த ஒழுங்கு அப்படியே தொடர வேண்டும். சரி, அடுத்ததாக விசேட மேல் நீதிமன்றத்தில் நடந்து வரக்கூடிய உயர்த்த ஞாயிறு வழக்கில் சாட்சி விசாரணைகள் பற்றிய விவரங்களை பார்ப்போம். சதித்திட்டம் தீட்டுதல், ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு ஆதரவு வழங்குதல் என்று 23,270 குற்றச்சாட்டுகளின் கீழ் நௌஃபர் மௌலவி உட்பட 24 பேருக்கு எதிராக நடந்து வரக்கூடிய வழக்கு ஒரு தீர்க்கமான கட்டத்தை அடைந்திருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தாம் குற்றமற்றவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களாம். இந்த வழக்கில் பிரதான சூத்திரதாரியான நௌஃபர் மௌலவி 2 மனத்தியாலத்துக்கு மேலாக தன்னிலை விளக்கம் ஒன்றை கொடுத்திருக்கிறார். ஈஸ்டர் குண்டுவெடிப்பில் தம்மை தாமே அழித்துக் கொண்ட சஹ்ரான், இன்ஷாப், இல்ஹாம் உள்ளிட்ட 9 பேரோடு இணைந்து தான் தேசிய ஒற்றுமையை சீர்குலைக்க எந்தவித சதியம் செய்யவில்லை என்பதுதான் அவருடைய அறிக்கையினுடைய சுருக்கம். அவர் தனக்கு எதிராக சுமத்தப்பட்டிருக்கும் 940 குற்றச்சாட்டுகளையும் ஒரே அடியாக நிராகரிக்கிறார். அதாவது சஹ்ரான் மீது முழு பழியையும் தூக்கி போடுகிறார். தான் பேஸ்புக் வழியே இந்த விதமான தீவிர பிரச்சாரமும் செய்யவில்லை என்றும் சொல்லிக் கொண்டு போனார் நௌஃபர் மௌலவி. இதை பற்றி நாம் எந்தவித கருத்தும் தெரிவிக்க விரும்பவில்லை. இது நீதிமன்ற விசாரணையோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். நௌஃபர் மௌலவி என்பவர் யார், எப்படியெல்லாம் பேஸ்புக்கில் அவர் செயற்பட்டார் என்பதை நம்மை விட இலங்கையினுடைய புலனாய்வு துறை நிச்சயமாக நன்கு அறிந்திருக்கும். நேற்று மௌனதீவு போலீசாரின் படுகொலையுடன் சம்பந்தப்பட்டதாக குற்றம் சாட்டப்படும் கபூர் மாமாவும் சாட்சியம் அளித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. குறுக்கு விசாரணைகள், மேலும் வெளிசாட்சிகள் என்று நிறைய காட்சிகள் நடந்தேற இருக்கின்றன. அநேகமாக மிக விரைவில் இந்த வழக்கின் தீர்ப்பும் வழங்கப்படலாம். அடுத்து பெரும் தலைவர் ரணில் விவகாரம். எழும்பவே முடியாத அளவுக்கு உலகத்தில் உள்ள நோய்கள் எல்லாம் தாக்க சில காலம் படுத்த படுக்கையாக இருந்த ரணில் இப்போது காட்சட்டை ஒன்றை போட்டுக்கொண்டு கூட்டங்கள் நடத்தப் போகிறார். சட்டமாதிபர் தினைக்களம் அவருடைய தனிப்பட்ட பிரிட்டன் பயணத்தில் செலவழித்த 1,66,00,000 தொடர்பாக விசாரணைகள் நடந்து முடிந்த பிறகும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாததால் அவர் கொஞ்சம் குஷியாக இருக்கிறாரோ தெரியவில்லை. 2028 ஆகும் போது $15 பில்லியன் நாணய கையிருப்பு இருக்க வேண்டுமாம். இந்த வருடம் முடிய $8 பில்லியன் கையிருப்பு சேர்ந்தாலும் இன்னமும் 6-7 பில்லியன் சேர்க்க வேண்டி இருக்கிறது. அப்படி இல்லாவிட்டால் நாடு வங்குரோத்தாகிவிடும் என்று சொல்லுகிறார். நாம் யாரோ ஒருவருடைய வீட்டுக்கு போய் உங்கள் பொருளாதாரம் அழிந்து போக போகிறது என்று சிரித்துக் கொண்டே சொல்லுவோமா? இல்லை. ஆனால் ரணிலோ பெரும் உற்சாகத்துடன் சொல்லுகிறார். ரணில் ஆட்சி செய்தது போல வாகன இறக்குமதியை முற்றாக தடை செய்து வைத்திருந்தால் ஆடை உற்பத்தி உட்பட தொழிற்சாலைகளுடைய உற்பத்திகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை தடை செய்து வைத்திருந்தால் இந்த நேரம் நமது நாணய கையிருப்பும் கூட 11-12 பில்லியன் தாண்டி இருக்கும். ரணில் ஆட்சி செய்த காலத்தில் மத்திய கிழக்கில் எந்த யுத்தமும் இருக்கவில்லை. ஆனால் பிப்ரவரி முதல் எண்ணெய் விலைகள் எதுவுமே நிரந்தரமாக இல்லை. இலங்கை எண்ணெய்க்கு மட்டும் பெரும் தொகை அந்நிய செலாவணியை செலவு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு. இப்படி எல்லாம் நிலவரம் இருக்கும் போதுதான் மனைவியின் பட்டமளிப்பு விழாவுக்கு அரச பணத்தில் 1,66,00,000 செலவு செய்தவரும் தன் 2 வருட பதவி காலத்தில் 324 பேரோடு 24 வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களை செய்து 1,07,000,000 செலவு செய்தவருமான ரணில் இப்படி ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறார். 2023 பிரித்தானியாவுக்கு உத்தியோகபூர்வமாக பயணம் செய்தவர்களினுடைய பட்டியலில் ரணில் என்ற ஒரு நபர் இல்லை என்கிறது அந்த இணையதளம். இந்த விவரம் இப்போது விசாரணைகளில் சேர்த்துக் கொள்வதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் ரணில் திடீரென்று பரபரப்பாகி இருக்கிறார். கள்வர்கள் என்றால் பணம்தானே என்று சொன்ன வஜ்ர அபிவர்தனவையும், பாதாள போலீஸ்மா அதிபர் என்று நாமகரணம் சூட்டப்பட்ட தேசபந்து தென்னக்கோனையும் ஹரக்கட்டா பூண்டூரின் கப்பம் விவகாரத்தில் சம்பந்தப்பட்டதாக குற்றம் சாட்டப்படும் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவையும் டிரானலஸ் போன்ற நபர்களையும் வைத்துக் கொண்டு ரணில் கட்டிய சொர்க்கம் என்னவென்று உங்களுக்கு நாட்டுக்கு நன்றாகவே தெரியும். ரணில் நினைப்பது போல நாடு அத்தனை சீக்கிரத்தில் திவாலாகி விடாது. எண்ணம் போலத்தான் வாழ்வு என்று சொல்வார் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். நீங்கள் உங்களுடைய திவால் கனவுகளோடு வாழுங்கள், உடல் ஆரோக்கியத்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள். இன்றைய சட்டமா அதிபர் தப்பித்தவறி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தால் நீதிமன்றம் வரவும் தயாராக, அதுவரை தெம்பாக இருங்கள் என்று கூறி நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.
1: அடுத்ததாக இன்றைய செய்தியின் பின்னணியில்
2: காலத்தின் அத்தியாயம். இது
3: இலங்கையின் தற்போதைய நிதி நெருக்கடி மற்றும் பொருளாதார குற்றங்கள் மற்றும் பாதாள உலக குழுக்களினுடைய விவகாரங்கள் மிகப்பெரிய அளவில் இலங்கையின் தென்னிலங்கையை பேசுபொருளாக மாற்றியிருக்கிறது. அப்படியான ஒரு சூழலில் இன்றைய நாளிலும் மிக முக்கியமான ஒரு சில விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்க போகிறோம். உண்மையில் இலங்கையில் அண்மைய நாட்களில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியது 1 பில்லியன் அமெரிக்க டாலர் பண செலவை மற்றும் வங்கி முகாமையாளர்களின் கைது. இலங்கையின் 4 பிரபல தனியார் வங்கிகளின் முகாமையாளர்கள் பணச்செலவை குற்றச்சாட்டின் கீழ் குற்றப்புலனாய்வு துறையினுடைய பொருளாதார குற்றப்புலனாய்வு பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். டெலிகிராபிக் டிரான்ஸ்பர் வெளிநாடுகளில் இருந்து மூலப்பொருட்களை இறக்குமதி செய்து தருவதாக கூறி போலி நிறுவனங்களின் பெயரில் வங்கிகள் மூலம் கோடிக்கணக்கில் பணம் வெளிநாடுகளுக்கு மாற்றப்பட்டுள்ளது. 10,000-க்கும் மேற்பட்ட சந்தர்ப்பங்களில் பண பரிமாற்றம் நடந்த போதிலும் அதற்கான பொருட்கள் நாட்டிற்குள் இறக்குமதி செய்யப்படவில்லை. அதே நேரம் ஜிப்ரி முகமது என்பவர் வணிகர்களையும் வங்கி முகாமையாளர்களையும் இணைக்கும் இடைத்தரகராக செயற்பட்டுள்ளார். இதற்கு ஈடாக வங்கி முகாமையாளர்களுக்கு வாராந்தம் 30,000 முதல் 1,00,000 அமெரிக்க டாலர்கள் வரை லஞ்சமாக வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. நாட்டில் இருந்து சட்டவிரோதமாக வெளியேற்றப்பட்ட 1 பில்லியன் அமெரிக்க டாலர் தொகையானது சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு 4 ஆண்டுகளில் வழங்கும் கடனில் 1/3 பங்குக்கு சமனானது. அதே நேரம் தெஹிவள்ளை கல்கிசை மாநகர சபையில் குப்பைகள் மூலிகராக வாழ்க்கையை தொடங்கிய சரான் பாசிங் சட்டவிரோத மதுபான விற்பனை, அதாவது கசிப்பு என்று சொல்வார்கள், மற்றும் போதைப் பொருள் கடத்தல் ஹெரோயின் ஐஸ் மூலமாக பெரும் பாதாள உலக தலைவனாக உருவெடுத்தான். துபாயில் இருந்தவாறே ஈரான், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளுடன் போதைப் பொருள் சாம்ராஜ்யத்தை நடத்தியுள்ளார். தனது சட்டவிரோத பணத்தை கொண்டு சொகுசு உணவகங்கள், தங்கம் மற்றும் வெளிநாட்டு முதலீடுகளை மேற்கொண்டுள்ளார். அரசியல் செல்வாக்கை பெறவும் சமூக அந்தஸ்தை அடையவும் மத தலங்களுக்கு நன்கொடைகள் வழங்குதல் மற்றும் அரசியல் கூட்டங்களுக்கு நிதியுதவி செய்தல் போன்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளார். அரசு அலுவலகங்களுக்கு நேரடியாக செல்லாமலே துபாயில் இருந்து புதிய கடவுச்சீட்டை பெறும் அளவுக்கு துறைசார் அதிகாரிகளின் ஊழல் பின்னணி அம்பலமாக ஆகியிருக்கிறது. சாதாரண குடிமகன் சிறிய அளவிலான பணப்பரிமாற்றம் செய்யும் போது 100,000,000 கேள்விகளை கேட்கும் வங்கி அமைப்பு, பில்லியன் கணக்கிலான டாலர்கள் சட்டவிரோதமாக வெளியேறும் போது மௌனம் காத்தது எப்படி என்பதுதான் இங்கு மிக முக்கியமான கேள்வியாக மாறியிருக்கிறது. பாதாள உலக குற்றவாளிகளுக்கு, வரி ஏய்ப்பு வணிகர்களுக்கும், நாட்டின் உயர்மட்ட அரசியல் மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுடன் வைத்துள்ள தொடர்புகள் மிக தெளிவாகிறது. ஆகவேதான் இலங்கை எதிர்கொள்ளும் பொருளாதார நெருக்கடிக்கு காரணம் நிதி இழப்பு மட்டுமல்ல, அமைப்பிற்குள் ஊடுருவியுள்ள ஊழலும் கொள்ளையும் தான் என்பதனை மிக தெளிவாக பேச வேண்டிய கட்டத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். உண்மையில் இலங்கையில் என்ன நடக்கிறது, இப்படி ஒரு கேள்விதான் மிக முக்கியமானதாக மாறியிருக்கிறது. அதாவது 1 பில்லியன் டாலர் வங்கிச் செலவை மற்றும் சரான் பாசிக்கின் ஆரம்பகால பாதாள உலக வளர்ச்சி குறித்து பேசப்பட்டிருக்கும் நிலையில் அடுத்த கட்டமாக இந்த குற்றச்சங்கிலியின் அடுத்த கட்ட நீட்சியான பாதுகாப்புத்துறை அமைப்புகளுடனான பிணைப்பு, சமீபத்திய கைது நடவடிக்கைகள் மற்றும் கட்டமைப்பு சார் சீர்திருத்தங்களின் அவசியம் குறித்து விரிவாக பேச வேண்டும். உண்மையில் போலீஸ் மற்றும் பாதுகாப்புத்துறையுடனான சர்ச்சைக்குரிய தொடர்புகள், பதவி உயர்வுக்கான நிதியுதவி குற்றச்சாட்டு, விமானப்படையின் முன்னாள் புலனாய்வு அதிகாரி கீர்த்தி ரத்நாயக்கவின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் தேசபந்து தென்னக்கோன் பதில் போலீஸ் மா அதிபராக இருந்தபோது தனது பதவியை நிரந்தரமாக்கிக் கொள்ள 250 கோடி ரூபாய் தேவைப்படுவதாக சரான் பாசிக்கிடம் கோரிக்கை விடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தெஹிவளை மெரைன் டிரைவில் உள்ள பாசிக்கு சொந்தமான ஹோட்டலில் வைத்து தான் போலீஸ் உயரதிகாரிகளுக்கான ஊடக பிரச்சார வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. சாதாரண குடிமகனுக்கு அனாமதேய கடிதம் வந்தாலே விசாரணை நடத்தும் போலீஸ் துறை உயர்மட்ட அதிகாரிகள் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் எழுந்த போதிலும் சட்டத்தை அமுல்படுத்துவதில் காட்டிய காலதாமதம் அதிகார மையங்களின் பாதுகாப்பையே காட்டிக் கொண்டிருக்கிறது. அதே நேரம் கள நிலவரங்களும் தற்போதைய திருப்பங்களையும் அவதானிக்கும் போது மிக தெளிவாக ஒரு விடயத்தை பகிர்ந்து கொள்ளலாம். நிழலுலக புதிர்களின் பல முடிச்சுகள் அவிழத் தொடங்கியுள்ளது இந்த ஆகஸ்ட் மாதம் 2026. துபாயில் இருந்து நாடு கடத்தும் கைது இப்படியான விடயங்கள் அடிக்கடி பேசப்படுவதுண்டு. 2018 முதல் துபாயில் தலைமறைவாக இருந்த சரான் பாசிக் துபாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டு 2026 ஆகஸ்ட் 14 அன்று இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு பண்டார் நாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் வான்படை மற்றும் சிஇடி அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் ஆகஸ்ட் 17, 2026 அன்று அவருக்கு எதிராக 90 நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவை பெற்று அவரது சட்டவிரோத சொத்துக்கள் போதைப் பொருள் கடத்தல் வலையமைப்பை மற்றும் துப்பாக்கி பயன்பாடுகள் குறித்து தீவிரமான விசாரணையை தொடங்கியது. அதே நேரம் சர்வதேச போலீசாரின் சிகப்பு அறிவித்தல் நீக்கப்பட்டிருந்த சூழலில் அவர் கைது செய்யப்பட்டது உள்நாட்டு மற்றும் சர்வதேச புலனாய்வு அமைப்புகளின் ஒருங்கிணைப்பை கேள்விக்குட்படுத்துகிறது. அதே நேரம் குப்பைகளும் சாதாரண நபர் பல 100 கோடி சொத்துக்களுக்கு அதிபதியானதும் அமைச்சர்கள் போலீஸ் உயரதிகாரிகள் அவரின் உணவகத்திற்கு வந்து செல்வதும் இலங்கையின் மாஃபியா கலாச்சாரம் எந்த அளவிற்கு ஆழமாக ஊடுருவியுள்ளது என்பதை காட்டுகிறது. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் தலைவர் ரங்கன் திசாநாயக்க குறிப்பிட்டது போல இலங்கை டொலரின்றி வங்குரோத்து அடையவில்லை, கொள்ளி அடித்ததால் தான் வங்குரோத்தானது என்ற உண்மையை மிக தெளிவாக உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையின் நிழலுலக பொருளாதாரம் என்பது தனிப்பட்ட குற்றவாளிகளால் மட்டும் இயங்கவில்லை. வங்கியாளர்கள், வர்த்தகர்கள், போலீஸ் உயரதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் அடங்கிய ஒரு கூட்டு குற்றவியல் வலையமைப்பினால் இயங்குகிறது. தற்போது நடைபெற்று வரும் அதிரடி கைதுகளும் 90 நாள் தடுப்பு காவல் விசாரணைகளும் வெறுமனே தனிநபர்கள் மீதான நடவடிக்கையாக நின்றுவிடாமல் சட்ட கட்டமைப்பையும் வங்கி அமைப்பையும் முழுமையாக சீரமைப்பதற்கான தொடக்கமாக அமைய வேண்டும் என்பதே இங்கிருக்கும் மிக முக்கியமான கோரிக்கையாகும். இந்த நிலையில் இந்த விவகாரங்கள் தொடர்பாக கவனமாகவும் தெளிவாகவும் செயற்பட வேண்டியதும் இது தொடர்பான தொடர்ச்சியான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட வேண்டியதும் தொடர்ச்சியான அவதானிப்புகள் செலுத்தப்பட வேண்டியதும் இப்போதைய தேவையாக இருக்கிறது. இலங்கையின் நிதி குற்ற புலனாய்வு பிரிவு மேற்கொள்ளுகின்ற இந்த நடவடிக்கைகள் குறிப்பாக 4 வங்கி முகாமையாளர்கள் இதில் பிரதானமாக சந்தேகப்பட்டிருக்கிறார்கள், சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்கிற போது அவர்கள் பெற்றிருக்கும் லஞ்சம் ஊழல் இந்த கட்டமைப்பு இங்கு வரை விரிவடைந்திருக்கிறது என்பதையும்
4: அவதான.
5: The following is the Egyptian program.
6: ليلة التعداد السكاني الثلاثاء 11 أغسطس آب. التعداد السكاني إلزامي لكل منزل. ما زال أمامك وقت لتعبئة استمارة التعداد السكاني. تفضل بزيارة census.abs.gov.au/Arabic أو اتصل بالرقم 1-800-181-227. معتمد من المكتب الأسترالي للإحصاء كامبرا.
5: Proud sponsor of 3ZZZ 92.3 FM.
6: يصعب اكتشاف التنمر أكثر مما تظنون، وقد يتعرض له الشباب في أي مكان، خاصة الشباب الذين يستخدمون الإنترنت. اطلعوا على المزيد حول كيفية اكتشافه والمساعدة في وضع حد له. تفضلوا بزيارة letsstopbullying.gov.au. صرحت به الحكومة الأسترالية كامبرا.
5: Proud sponsor of 3ZZZ 92.3 FM.
7: 3ZZZ
5: 92.3 FM.
8: البرنامج القادم البرنامج المصري.
7: ZZZ 92.3 FM
8: على موجة 92.3 FM.

0: வந்தனா.
1: ஹலோ பாஸ், ட்ரை திஸ்.
2: லேடிஸ் கிளப் வரபலம் அனில் ஸ்வாதி. ஃபார் யூ சுக சம்சாரம் சத்யாந்தேஷனா.

ஆச்சாரிய விசாரத மாலினி அன்விசின் கயனாக்கில் சுதுஹாமினே கீதே வயவுருது காந்தாவாக் தனிவ சிற்ற வித்ருதி ஏத்துவன சிதுவிலி சமுதாய மகாச்சாரிய சுனில் ஆரியரத்ன அன்விசின் பதரச்சனைய சிதுகலா சங்கீதவாச்சலே நந்தா மாலினி அன்மாய்.

காசி வலட்டு தன் நண்பே, காசி வலட்டு தின் நண்பே, மனுசு கம மினி சுனி காசி வாசி அத்தி அயலங்கு உமனி கை கண்ணட்டுனே மனுசு கம மினி சுனி காசி வலட்டு தன் நண்பே, காசி வலட்டு தின் நண்பே, மனுசு கம மினி சுனி காசி வாசி அத்தி அயலங்கு

காசி வலட்ட கண்ணே, காசி வலட்ட தின்னே, மனுசு கமம் நினிசு நீ காசி வாசி அத்தியாயலங்க பூமஹிங்காய் கண்ணே மனுசு கமம்.